0: லக்கட மார்னிங் நியூஸ் அலர்ட் ஹங்கின விலாமத கரணங் விலா உதாசன ஹாய்
1: வினானி ஹத்லி ஹாய்
2: ஸ்ரீலங்காவை பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹதுன்வா தின ரைனோ பிரிமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹதுன்வா தின ரைனோ பிரிமியர் ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா தாதுனை அனுஹாய அமதன
3: தன்னாத டைம் பாஸ் கரான ஒனனா பொதா கேவன் ஃபில்ம் எகக் பலான் அவை ஏக்கட மனசு எக்கு தோறகான்